அத்தவன் ஜெனி கொண்ட வண்ணமே தறியாத்தவன் ஞானானு கண்ணன் கத்தினில் குன்னண்ட உச்சியில் சூரியன் எல்லாக்கும் அச்சனான் அவிடுன்னுராரன் வெதவன்னு கரையுன்னு ചാരേ പൃഥ്വിയുടെ ഗത്കഥം കേൾക്കുന്നു നീ.

0: கேலே
1: வெண்ணை கிரன்னு வழியே மணியும் கிலுக்கி குஞ்சிக்கரங்களுமுயர்த்தி நடந்த நேரம் கண்ணில் தெளிஞ்ச புதுவெண்ண லபிச்சு நிற்போருண்ணிக்கிடாவு சிரி பூண்டது கண்டிதாவோ.